0: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம் எல்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானோ ஏதாவது பண்ணிருக்கணும்ல?
0: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்ட் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
2: விரட்டி விரட்டி